மோதல் பொருத்தனை சேர்த்து அந்த காலம் கூட கொள்ளுங்க. முதல் குச்சியாக முதல் பம்பா அப்போ முதல் பம்பந்தாரு முதல் குச்சி ஊன அப்படி அப்படின்னு முதல் குச்சி மகுன ஜாபகம் செய்யலாம் தேசியால் குண்டம் ஒன்றும் சாவு என்ன போகம் எல்லாம் தண்ணி மோஜி சீர நம்ம மோஜ் சீர் வந்த மோஜி அந்த சுயாம காரிக்கு மோஜி ஹைசா அண்டாமா தண்ணி மக்கம் பெல சுயாம காரிக்கு போட்ட ஹைசா அண்டாமா மோஜி மோஜினே சா பொனி இந்த மா பொண்ணு இந்த மூச்சினாம மூச்சு இந்த பொண்ணாங்க பொண்ணு பசாமரே பசத்துலோடு சொல்லி தெரிஞ்சுக்கோ சொல்லி ஜெல்சி பசாமரோ இந்த பொண்ணாமா ஆக்காம இந்த யாருந்தா கட்டிருந்தாங்க.

அல்லாஹ்குபர் அல்லாஹ்குபர் ஐயோ சுடங்க மசேச்சுலாரு ஏ ஐயோ சுடங்க மசேச்சுலாரு குவாய் கிரங்கெட் குவாய்